0: ஊள பிட்டியட்ட, அம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk
1: livefm.lk

0: சவ சுத்துனாய்
1: லைவ் எஃப்எம்
2: சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்.

0: அல்லாவின் சவசத்து நாய்
1: விசாக்
2: ருஹுனட ராஜராட்ட சிங்கடகலட www.liveFM.lk

0: கேட்டா இலங்காவே விழாவ
1: மகருகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk
2: Live FM

0: ராத்திரி குலஹாய்
1: livefm.lk
2: சைபர் அவகாசே லாங்கிய ஹதகஸ்ம livefm.